ஆர்த்தமை கொதவல் தீர்ச்சடு புட்டபத்தி புரி வைகுண்டம்பு. இது வைகுண்டமே. சித்ராவதி நதியே ஆகிரஜாஸ்ரவந்தி. சித்ராவதி நதி விரஜா நதி. விமுசந்தர் சிம்பயே தன்சு நிர்மதுலோ பக்துலு நிச்சசூருலு ஜகத்ரக்ஷாப்ஜனாபுண்டவர்த்தி தயாப்தி இத்த பூர்ணச்சந்திர சதமே திருமாமணி கர்மியமோ.

0: அன்பு சுவாமி, என் வாழ்க்கையின் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றை இன்று நன்றியுடன் பகிர விரும்புகிறேன். எங்கள் இறுதி விளையாட்டு விழாவிற்கு உற்சாகத்துடன் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து முதுகுத்தண்டில் காயமடைந்தேன். அதனால் மருத்துவர் என்னை 2 வாரங்கள் படுக்கை ஓய்வு எடுக்குமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அந்த நேரத்தில் நான் முழு மனதுடன் சுவாமியிடம் பிரார்த்தித்தேன். சுவாமியின் அருளால் நான் எஸ்கோட்டில் கொடியேந்தும் வாய்ப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த தருணத்தில் என் துயரம் அனைத்தும் நன்றியுணர்வால் மாறியது. இந்த அனுபவம் மூலம் சுவாமி எனக்கு நம்பிக்கை, பொறுமை மற்றும் சரணாகதி என்னும் உயர்ந்த வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார். Why fear when I am here? என்ற சுவாமியின் வார்த்தைகள் எப்பொழுதும் நம்பிக்கையும் துணிவையும் அளித்தன. இந்த 4 ஆண்டுகள் வெறும் கல்விக்காக மட்டுமல்ல, மனிதநேயம், ஒழுக்கம், அன்பு மற்றும் சேவை ஆகியவற்றை கற்றுக்கொண்ட புனிதமான பயணம். லவ் ஆல், சர்வ் ஆல் மற்றும் ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர் என்ற சுவாமியின் வார்த்தைகள் எப்பொழுதும் என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கும். இந்த தெய்வீக கல்வி நிலையத்தில் கல்வி பெறும் அரிய வாய்ப்பை அருளிய சுவாமியின் திருவடிகளில் என் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். சாய்ராம்.
1: What began as a journey filled with uncertainty and fear slowly transformed into one of faith, courage and surrender. In quiet warmth of everyday moments, we experienced a love that silently guided, protected and transformed us from within, teaching us the path of purity, selfless service and dedication. And today, as we look back at every challenge, every lesson, every smile and every trembling step, we realize that He was always with us. He was always with us. Saath ho tum, saath ho tum.